ல போன போன நாளைக்கு குவஹாட்டி பெண் கே பச்சிட்டா கர் பேஜா மேக் ஆர்ஜி லாங் டாங்ல ல கே ஆகாஷவாணி டிஃபு ஸ்டுடியோ குரே பர் பர் ஃபை பிளிரா மிரிட்டங் கேப் பிளிங் டாங்ல ல சி ரேடியோ கர் ஜு கச்சிங் ஹன் அரா தோன ஃபனலி நிக்ஷன் ஃபங் சு சுட்டி கார்டம் பஜர் சி அதன் தோ ஜா மேக் ஆங் தோன் டாங் பனிக்ல ஜா மேக் ஏவங் ல கே பெம் பென் பாரு சிரா தோ பரா சர் கேப் தோ பர் பருசிரா தொக்பரா சிர்கேப் மேகர்ஸ் லப்பன் நியூஸ் ஆன் இயர் ஏப்பன்டா ஜாம்பேக் அர்ஜி க்ளோச்சி பின்னிக்கே உர்மியர்னி ஜாக்கோங்க செக்லோ நிஃபாய் கோய் ஜாம்பேக் அங்கே லாங் பேன் கிச்சிங்சி டிமாசா லிர்மியலுன் பிரியங்கா டிபுசா பேன் கிலுன் அர்ஜிக் சினா